0: புஷ்பம் மாத்திரம், ஒரு புஷ்பம் மாத்திரம்.
1: பலப்பொழுதும் பலதரத்திலுள்ள சந்தோஷங்கள் நம்ம அனுபவிக்குமெங்கிலும் சந்தோஷம் சந்திருப்தமாய் அனுபவிக்கிறது எப்போழாயிருக்கும்? ஒரு பிரச்சனம் பரிஹரிக்கும்போழாயிருக்கும். வலக்குள்ளில் குடுங்கிப்போய பிராணி பரிஷ்ரமத்திலூடെ அதில் நின்று புறத்து கடக்கும்போது அனுபவிக்கிற ஆஸ்வாசத்தின் 100 மடங்காயிருக்கும் ஒரு மனுஷன் அவன் பிரச்சனத்தில் நின்று பரிஹாரம் தேடி புறத்திறங்குபோல் அனுபவிக்கிறது. அதி அர்த்தம் பிரச்சனங்கள் சம்மர்தங்களாணும் பரிஹாரம் சுவாதந்திரமாணும் அல்ல? ஒரு பாட்டு கேட்டாலோ.